0: அதாவது ஹதாய்
1: ஹதாய் எஃப்எம்
2: மஹர்கமட ஹோமாகமட குடகமட www.livefm.lk

0: அவதவா லிகை வினாடி
1: VFM.lk
2: ஸ்ரீ லாங்கிய ரித்மய விஸ்வேசிசாரா லைவ் FM.

0: கேட்கை.
1: டியூல பிட்டியட்ட, கமுறு பிட்டியட்ட, நாவல பிட்டியட்ட, கல் பிட்டியட்ட. www.livefm.lk